0: அவனித்து மகமம் வாழ்ந்தனு.
1: தாமிரத்வஜ யுத்தத்தில் எல்ல சைனிகரன்னு கூட சோலிசிபிட்டு கிருஷ்ணார்ஜுனரன்னு கூட மூர்ச்சகுளிசி எரடு அஸ்வமேதையாகத குதிரைகளன்னு கூட தந்து தன் தந்தைக்கு ஒப்புஸ்தானே. ஆனந்தர மயூரத்வஜ அவனன்னு கெல்லோதக்கே சாத்தியவில்ல அந்த அந்தக்கொண்டு கிருஷ்ணார்ஜுனரு கபட வேஷதாரியாகி பர்த்தாரே. மயூரத்வஜ தன் சரீரத அர்த்தபாகவன்னு ஆ பரமாத்மனிக்கு கொட்டு அவனன்னு மெச்சிசி அவனு தன் அஸ்வமேதையாகதிந்த ஹிந்திருகிதா அன்னுவந்த கதாபாகவன்னு ஈக பிரஸ்துதப்படுத்த

0: தவாரவு கோட்டா பட்டு ஏதா விளையாண்டு பட்டு ஏதா விளையாண்டு
1: இட்டையானு
0: வழியா
1: எங்கா
0: தையானு வழியா எங்கா